0: 我发现在萨马舞里面，就是有的时候你的这个表情特别开心，你就看天的时候，有的时候很严肃，这个情绪它是跟什么有关系？在这个舞蹈里面呀？
1: 萨马舞那个膝盖不是那个维吾尔，那那个困的那个那个土木下的他们是哪一次那个的？不能觉得互相了吧？嗯哼。啊，那是咱阿瓦不是干的，不是干的 KPI 的。Ava uçuk vaqtı da biz qanda keyfiyatta.
0: Çoğu yap yada.
1: Mesela Deryağı kelkün kese biz qanda ciddiyleşir. Biz çıraylıq gülle içilgan bakıcı isek biz de qanda huzurlanış, qanda hayacanlanış. Muşuların hemisi muşu sama usulundaki işçiki hareketlik, juğurluk etken şuna ama hissiyat cahitte udar cahitte mi? Erkıl hissiyat cahitte mi? Köp mendelik hissiyat juğurluğun bir usul bu.
2: 第一个动作，
1: 这个，往右，右步啊，预备，起 ，rak tak tak，rak tak tak，dum，dum，dum，rak tak tak，rak tak tak，dum，dum，dum， 这个第一个动作。
0: 哦，这个我还可以。
1: 这个第二个动作是那个拉树，这个样子也可以，这种也可以。
0: 来，
1: 预备，起。
2: Love it.